சாயாங் ஐ லவ் யூ, சாயாங் ஐ லவ் யூ முதலேருந்து கேட்டுட்டு இருக்கேன். கேட்டுடா சாப் மகிச்சும் போ சாயாங்க.